துத்து அண்ணா தின்னோக்கே பொகசே நீரு குடியோக்கே துடியோ தக்கே மையா தும்ப சக்தி தும்பைத்தே அட்டதாரியோ தப்பு அந்த கொட்டைத்தே துடியோ தக்கே மையா தும்ப சக்தி தும்பைத்தே அட்டதாரி ஹிடியோ தப்பு அந்த கொட்டைத்தே கஷ்ட வந்தே பரது ದುಃಖವು ಬರದೇ ಇರದು ರಾತ್ರಿ ಮುಗಿದ ಮೇಲೆ ಹಗಲು ಬಂದೇ ಬರ್ತೈತೆ ತುತ್ತು ಅನ್ನ ತಿನ್ನೋಕೆ ಬೊಗಸೆ ನೀರು ಕುಡಿಯೋಕೆ ತುಂಡು ಬಟ್ಟೆ ಸಾಕು ನನ್ನ